சரி சரி சனி சாணி சாணி சாணி அன்னியா மாகரி தனி தபமா காரி தனி தபமக ஸ்ரீ தனி தபம பத சேட்டா சாரி கரி கரி கரி கரி நீ சரி சரி சரி சரி சரி சாணி சனி சனி சனி சனி அன்னியா ஸ்ரீ கரி சனி சாரி சனி தனி தனி தப தானி தபம மா பத பாதரி தானி தி சேட்டா கரி கரி சனி சனி தி சரி சரி தனி அன்னியா மா கரி கரி சரி சரி நீ தனி தேட்டா காரி கரி சனி சாணி தனி தப அன்னியா மா பத பாதனி தானி தனி சரி சேட்டா கரி மக் கரி விக கரி விக சனி அன்னியா கரி கக் கரி விக கரி விக சனி தனி சேட்டா சிகரி க அன்னியா பத பத சேட்டா சனி சனி அன்னியா நீ தனி தேட்டா அனியா சேட்டா அனியா சேட்டா அனியா சேட்டா.